0: ஈஸ்டின் விவசாயத்திலே விற்பனை பாரதம் எப்படி ஆதரவு என்றார்கள்
1: विशेष